0: போஸ்ட் வாவிலால வரால BALLB போஸ்ட் போஸ்ட்
1: மா இன்டிக்கு முந்துன்னவி காவு ராதி மெட்லு அடுகு பெட்டகானே பலுக்கு ஹார்மோனியம் மெட்லு.